0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத இசை மழை. இப்பொழுது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம், பரம கருணாகர எனத் தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய கருடத்வனி ராக வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a Veena recital by Rajeshwari Padmanabhan. She begins with Avarnam, Parama Karunakara in Rag Garudadvani, set to Adi Talam, a composition by Lalgudi G. Jayaraman.

0: தொடர்வது சித்தி விநாயகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. ஷண்முக பிரியா ராகம் ரூபகத்தாளம்.
1: You can now listen to Siddhi Vinayakam in Rag Shanmuga Priya, set to Rupakam Taal, a composition by Muthuswami Deekshithar.

0: ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்கள் இனி துர்காதேவி என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்தை வழங்கியிருக்கிறார். ஆதிதாளம்.
1: ஷி நவ் பிரசன்ஸ் துர்காதேவி, அ காம்போசிஷன் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர்.

0: ராகம் டிடிஹெச் இசைக்கென ஒரு தனி அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீண இசை. ஷேர்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கடம். இனி எத்துட நிலச்சித்தே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம் ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Veena recital by Rajesh.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை ரசித்தது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை, ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் இசை அலைவரிசைக்காக 24 மணி நேரமும் இடைவிடாத இசை மழை உங்கள் ராகம் டிடிஹெச்சில் மட்டுமே.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a Veena recital
2: by Rajeshwari Padmanabhan. She is accompanied on the Mridangam by Sherthalai R. Anandakrishnan and on the Gattam by Pudukottai N. Ramachandran.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: சிவ சிவ சிவ அனராதா, பந்துவராளி ராகம், ஆதிதாளம், தியாகராஜ சுவாமி கிருதி.
1: நவ் லிசன் டு சிவ சிவ சிவ அனராதா, அ காம்போசிஷன் ஆஃப் செயின்ட் தியாகராஜா இன் ராக் பந்துவராளி செட் டு ஆதிதாள்.

ஸ்ரீ ஆர் விஸ்வேஸ்வரன் கன்க்ளூட்ஸ் த வீணா ரிசைட்டல் வித் குமார சுவாமினம் இன் அசாவேரி ராகம் செட் டு ஆதித்தாளம் முத்துஸ்வாமி தீட்சித்தார் கீர்த்தனா. கார்யக்ரமலோ சிவரிக குமாரி சுவாமினம் அசாவேரி ராகம் ஆதித்தாளம் முத்துஸ்வாமி தீட்சித்துல கீர்த்தனா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் பிரேமா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக மகா சாம்ராஜ்ய சாலினி, மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி இயற்றியது, சுத்த தன்யாசி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் பிரேமா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: இதுவரை டாக்டர் பிரேமா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு இடம் பெற கேட்டீர்கள். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி பல்லடம் எஸ் வெங்கடரமண ராவ் அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ ஹார்மோனியம் ரிசைட்டல் பை பல்லடம் ஸ்ரீ எஸ் வெங்கடரமண ராவ். He is accompanied by Shri M.A. Krishnaswamy on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Shri T.V. Vasan on the ghatam. Nigashil mudalil, Pirayaniyum Peruman, Dr. M. Balamurali Krishna avargal iyatriyathu, Hamsadvani Ragam, Adi Thalam. The concert begins with Pirayaniyum Peruman, composed by Dr. M. Balamurali Krishna, in Rag Hamsadvani, set to Adi Thal.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பல்லடம் எஸ் வெங்கடரமண ராவ் அவர்களின் ஹார்மோனிய இசை. பக்கவாத்தியங்கள் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிசனிங் டு அ ஹார்மோனியம் ரிசைட்டல் பை பல்லடம் ஸ்ரீ எஸ் வெங்கடரமண ராவ். He is accompanied by Shri M. A. Krishnasamy on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Shri T. V. Vasan on the ghatam. Ini Ninne Nammithinayya, Mysore Vasudevachar Sahityam, Ragam Simmendra Madhyamam, Misra Chaputalam. Listen now to Ninne Nammithinayya, Mysore Vasudevachar's composition in Rag Simmendra Madhyamam, set to Misra Chaputal.

நிகழ்ச்சியில் நிறைவாக கலியுக வரதன் பெரியசாமி தூரன் பாடல் ராகம் பிருந்தாவனி ஆதிதாளம். The concert concludes with கலியுக வரதன் பெரியசாமி தூரன் சாங் இன் ராக் பிருந்தாவனி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பல்லடம் எஸ் வெங்கடரமண ராவ் அவர்களின் ஹார்மோனிய இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டி டி ஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ ஹார்மோனியம் ரிசைட்டல் பை பல்லடம் ஸ்ரீ எஸ் வெங்கடரமண ராவ். He was accompanied by Shri M.A. Krishnaswamy on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Shri T.V. Vasan on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian music.